கழிஞ்சை பிள்ளாடறி முடி வந்தேலிஞ்சாய் களிமாற களிமாற வரா படங்க நின்றவனங்காய் மடு வெறி முறை ஒரு முழுகா ஜனாய் ஜோ